சர்வித்தரே பரதி சே அதி சே அதி சே அக்ரி சே பகவதி சாந்தவ பிரசாத கஹதே கயா சேஜதே சே கயா பேஜ பே சே கயா காஞ்ச கர்மே கயா பாஞ்ச பரமே